விருட்ச கபகுன பலபகை நதீன சஞ்சய நீர் பரமார்த்தகே காரணே சாதுனதரா சரீர். விருட்ச அப்லி ஃபழ கதீஸ் காத் நாஹித், நதியா பாண்யாச்சா சாட்டா கதீஸ் கரத் நாஹித். கேவல் பரோபகாராசாடீஸ் சஜ்ஜனான்னி தேஹ தாரண கேலிலா அஸ்தோ. அஷாஸ் காஹிஷா அஷயாச்சா ஹா அபங்க ஆஹே சந்த துகாராம் மஹாராஜாஞ்சா. யஷ்வந்த தேவ் யாஞ்சா ஸ்வரசாதாமதே ஸ்வர் திலா ஆஹே சுமன் கல்யாணபுர் யாண்ணி. சந்தனாசே ஹாத் பாயஹி சந்தன பரிசா நாஹி ஹீன கோணி அங்க.